0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தி ரெஸ்பான்சிபிள் ஜுவல்லர். மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸில் நின்றுள்ள ஓரோ ஜுவல்லரி பீஸுகளும் எத்திக்கலி சோர்ஸ்ட் ஆன. அதோடப்பம் மலபார் ப்ராமிஸ் நல்குன கம்ப்ளீட் ட்ரான்ஸ்பரன்சியும்.
1: In association with
2: Commercial Bank, we are saving more, turns dreams into reality. Commercial Bank's 5 million riyals dream, dream bigger. Naseem Healthcare, no queues, no hassle. Just book your appointment on the Naseem Hayat app and experience faster consultations. Download it today.
3: And Lulu, hypermarkets, supermarkets and department stores, where the world comes to shop. Just feel

0: Radio Signal 91.7 KTKK Utkarsh.
1: இன்னதி மேட்சினி மேஷப்பில் ஸ்வேதா மோகன் ஸ்பெஷல்.

0: Enjoy Alukas 917 Evenings.
1: Presented by Joy Alukas, world's favorite jeweler.
2: Powered by
3: Khattarine Arabic Mandiyude best destination. Zamzam Mandi. Mandi, Madbi, Madfood, Madgood Thudangi, authentic Arabic cuisine. Riziyariyam. Call 4000-1707.
1: And
4: Marza Hypermarket. Be fresh, be you. Visit your nearest store today.
5: This is
6: Radio Suno 91.7 FM.
5: Qatar's happiness frequency.
7: Now available on
8: Huawei App Gallery.
9: Qatar-ல ஏட்டவும் வலிய ஷாப்பிங் ஸ்பேஸ். ஏட்டவும் வலிய ஆஃபர்கள்.
10: ஷாப்பிங்கின இனி ஒரு பேர் நெஸ்டோ.
9: GCC-ல most popular நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட்டின் 152வது அவுட்லெட் ஓல்ட் பாஸ்போர்ட் ஆபீஸ் கராஃபீல் துறந்து பிரவர்த்தனம்.

0: brought to you by
1: Parthas Barwa Village. குடும்பங்களுடையும் கூட்டுகாருடையும் ஓணம் இத்தவணை கத்தரில் Parthas-னுப்பம்.
0: Parthas, one-stop shop for family.